0: ஓகே, எயிட் கால் காலர். ஹலோ
1: ஹலோ, அஸ்ஸலாமு
0: அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம் சாகர் பாய். கான் சா கானா?
1: கானா மேம், குலாபியா கே கோ பேரி தேகி.
0: காதே பிர தோடா சா.